தூண்டா கொடுத்து தான் கேட்டு தீத்திட்டு கதை கேனுக்கு ஏனு கேட்டு தாதா தாதா தா கேன தாக தாக தா கேன கேன கேன கேன க தா க தி கே நே தா தின் தா க தேட்டு தா தா தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக